0: பண்றோம் அப்படிங்கறத பத்தி பேசியிருந்தோம். நம்ம லாவணியா வந்து சூப்பரா நம்மளுக்கு வந்து நிறைய கருத்துக்கள் சொல்லியிருந்தாங்க. சோ என்னுடைய கீ டேக்அவேஸ் வந்து என்னன்னா, செடி வளர்க்கணும், எனக்கு வந்து கியூகம்பர் போயிட்டு பேக் அண்ட் சேவ்ல விலை கொடுத்து வாங்க வேண்டாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் நம்ம ஸ்பெஷல் கருத்து ஆஃப் த டே அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன பேசியிருந்தோம்னா, இந்த செடிகளுக்கெல்லாம் எப்படி நீங்க தண்ணி ஊத்தாம அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஐயோ அது வாடிடுச்சு அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தண்ணி ஊத்த ட்ரை பண்றது, இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாம அது இருக்கும் போதே அதுக்கு பத்திரமா தண்ணி ஊத்தி அழகா, சில செடிகள் வந்து சன்லைட்ல வைக்கணும், சில செடிகள் வந்து மரத்தில் வைக்கணும், ஷேட்ஸ்ல வைக்கணும், அந்த மாதிரி நீங்க அதை தெரிஞ்சுக்கணும்னா மறுபடியும் எங்களோட பாட்காஸ்ட போயிட்டு plains.org.nz போய் கேளுங்க. கேட்டீங்கன்னா உங்களுக்கு மொத்த டிப்ஸும் அப்படியே டாப் டு பாட்டம் நம்ம லாவணியா சொல்லியிருக்காங்க. எஸ், Thank you.
1: Bye. Bye-bye, Makale. Bye-bye.
2: கலாபம் நிகழ்ச்சியில் எங்களுடன் இணைந்ததுக்கு நன்றி. பதிவு செய்யப்பட்ட நிகழ்ச்சிகளை plains.org.nz-ல் காணலாம், மற்றும் ஆப்பிள் பாட்காஸ்ட் போன்ற சமூக ஊடக தளங்களிலும், கலாபம் ஆன் பிளேன்ஸ் FM 96.9 முகநூல் பக்கத்திலும் நம் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியை பற்றி கருத்துக்கள், பரிந்துரைகள் அனுப்ப அல்லது நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ள உங்கள் விருப்பத்தை தெரிவிக்க kalabamfm@gmail.com மின்னஞ்சல் அனுப்புங்கள். அடுத்த வெள்ளிக்கிழமை 7:00 PM மீண்டும் சந்திப்போம். நன்றி.